ஏ ஒன்று கிலோ. வாய் கூச்சி ஹமுட் ஹமோ லோலு மோட்டார் மாங்கி டெங்கு ஞாங்க ஹம்னி டெஞ்சி நெக்கச்சி இன்டர்நெட் பி மோகம் சி டிக்டாக் பி வல ஃபேஸ்புக் பி அக் ஃபும் மன டோன் ரெக் மாங்கில நீ டெங்க் நியூ டிகோ பாய் ஹெல் டிகோ டிக்லு ndax deugur bop rek lañ def waye waxtu wone mi ngi leni.

கும்மன் டெப்பேரண்டே. bim tabaxé kaaba gi ba nopi koñ bu ne dafa julli junni rakka ngir sante ko boromam suñ borom ne ko jaamu yalla gi nga def ak kaaba gi nga tabax